0: Oui, comment ça?
1: Comme ça, Gérard.
0: Non, comme ça, qui est-ce que tu as fait?
1: L'autre, je suis là.
0: Ah, l'autre, je suis là. Là. Non, non, je ne sais pas qui est là.
1: No, 우사만인들한테
2: 那是天津那边的。那是，什么意思？你那边的。那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是，那是， chenang zo nyi la buye nge la.
3: Ne se, to chen na?
2: La, di ta chan zhiyan ni yang zheng to ho rang la, gu su yi la to chan na la chen xue yin nge la.
3: Ne se,
0: to chen na la.
3: La la.
2: Di ne nge la, di kiwa ta eri chan yin biki, rang miru ki si jing ki la, si la ha zhang ka shing yi biki, chen tang shing yi biki, ula chan mong lo la, le mong lo de na, di gu su se rang na chao nam zho, rang su si ki le tam zha ro, di sha sha li du miyong e da jing mi di nyi yin xue yin nge la.
3: Ne se.
2: Dīdān shab jītini dā kībē kīyō shīnyīn tō shī jītini kībā dāndā lēgā tsēndā shī jītini rā mīrī kī tsēndā shī bī ula tsāmūr lā dā kībē kī mīlām sāmbū shī jī pīzī bī nā jītā kī lā
3: Lūshī, mīlām sāmbū shū dā nām rē lā
2: Sīdēn pīnzō lā kī dāng shā
3: Sīdēn pīnzō lā kī, lēshī, lō ān tōm shī shī nā rō nā
2: Tāsukā lā